டோட்டல் கலிஜி மச்சி மோதின காணி காலி கொலி சுட போல என்ன சீண்டினாக்க பொங்குவேன் இப்ப பிள்ளை எங்களை பாரு ஊருக்குள்ள தாறுமாறு தாறுமாறு ஆ எடை சளி.